0: ரங்கம்
1: ஏ போரா
0: இனி ஜாலி ஏக சூத்ரே பணகேரிங்க ராஷ்டிர சந்த சேரே ஹர்தய ரே சங்கம்
1: ஏ போரா போரா
0: ராம ராவ ஆகாசவாணி சாதா சதியா
1: ஓய் வா